சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா தோன்றா தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா தானி தானி தோம் திர்ணா தோம் திர்ணா தோம் திர்ணா திர்ணா திர்ணா திர்ணா சதுரே தானி தானி தோம்பா தாகிருதி தர முதிரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர முதிரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர